மாத்தமிஷி கண்பிரப்ப எஸ்எம்எஸ் அமமோ லோகச்சரி பாலரி ஐகி தமுய்தா அசும்ன செஹோபா கெத்ரிமயும் பிஷேஸ்வரி தேவிகி கொஞ்சல்தா ரதன்குமார் லுய்தும்பம்னா செய்ரிங்ப இசையசி தாங்மைபன் சினாம் லைக்காய்தகி சினாம் மெம்சா பாமிலா மெஷ்னா லைசாங்தேம் சாந்தினி அமதி தாங்மைபன் யும்நாம் லைக்காய்தகி உஷம் தொய் மயாமசின கண்பிரப்பனி இசை கண்பிரக்துன தௌரம் சருக்கியாபிரப்ப மயாம்பு தகச்சரி லுயினா இசை குதல் தம்ஜரி